0: This is Ragam 24/7 DH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு. உங்களாக இப்பொழுது
2: ஸ்ரீபிரியா அவர்கள் பாடுகிறார், ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.
3: You are listening to Ragam 24/7 DTH is anytime Indian music.
4: On Ragam 24/7 DTH, we bring you
5: vocal recital by Sri Priya. She is accompanied on the violin by Jayanti Keshav and on the mridam by Neveli K. Ganesh.
2: தொடக்கமாக குரு லேக என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கௌரி மனோகரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: ஸ்ரீபிரியா அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார், ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.
2: ஆன் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு
3: வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீபிரியா. ஸ்ரீ சகம்பரி.

0: and on the violin by Jayanti Keshav and on the mridangam Neveli K. Ganesh.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னே நம்பினானோ ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, தோடி ராகம், மிஸ்ரஜாப்பு தாளம்.

0: ஸ்ரீபிரியா அவர்கள் பாடினார். ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: ஆன் ராகம் 24/7 டிடிஎச் இந்தியன் மியூசிக் வி பிராட் யூ
2: வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீபிரியா. ஷி இஸ் அக்கம்பனிட் ஆன் த வயலின் பை ஜெயந்தி கேசவ் அண்ட் ஆன் த மிருதங்கம் பை நெய்வேலி கே கணேஷ்.
3: படைப்பு சென்னை வானொலி நிலையம் ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
4: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை சாகித்யங்கள் கேட்கலாம். வீணை இசையில் வழங்கியுள்ளவர்கள் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம். தஞ்சாவூர் டாக்டர் டே கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். முதலில் ஜதிஸ்வரம் என்று தொடங்கும் சாகித்யம், ராகம் சக்கரவாகம், ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை சாகித்யங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வீணை இசையில் வழங்கியுள்ளவர்கள் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிசரி சரிசாட்டி என தொடங்கும் சாகித்யம் கல்யாணி ராகம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை தஞ்சாவூர் பொன்னையாப்பிள்ளை சாகித்யங்கள் கேட்டீர்கள். வீணை இசையில் வழங்கியவர்கள் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH, Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி இஞ்சிக்குடி E.M. சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. Listen now to a Nagaswaram recital by Injikudi Shri E.M. Subramaniam. Nigashil Todakamaha Nenarunchara Tyagarajar Kirtanai Simma Vahini Ragam Adi Talam. The concert begins with Nenarunchara, Saint Tyagaraja's composition in Rag Simma Vahini, set to Adi Tal.

இனி ஆடிய பாதத்தை கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் தர்பார் ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஆடிய பாதத்தை கோபாலகிருஷ்ண பாரதி's composition இன் ராக் தர்பார் செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஞ்சிகுடி E.M. சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை. திஸ் இஸ் ராகம் 24x7, an exclusive Indian classical music channel. You are listening to a Nagaswaram recital by இஞ்சிகுடி ஸ்ரீ E.M. சுப்பிரமணியம். இனி ராமா நீபை தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கேதாரம் ஆதிதாளம். Listen now to Rama Neepai, Saint Tyagaraja's composition, in Raag Kedaram, set to Aditaal.

நிறைவாக என்றும் உந்த நாமமே துணை. தஞ்சாவூர் சங்கர ஐயர் பாடல். பெஹாக் ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு என்றும் உந்த நாமமே துணை. தஞ்சாவூர் சங்கர ஐயர்ஸ் காம்போசிஷன் என் ராக் பெஹாக் செட் டு ரூபகதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது இஞ்சிக்குடி இஎம் சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை நிகழ்ச்சி. ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை இஞ்சிக்குடி ஸ்ரீ இஎம் சுப்பிரமணியம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 an exclusive Indian classical music channel.